ராஷ்டிரபதி ஜெயபிரசாத் சத்திய மிருதகாய திருஷ்டா குரு கோரகமனமாகே ஜெயபிரசாத் சுகந்த தன்லாவே திசுகோ சிமிருத பரமகதபாவே ஜெயபிரசாத் பசே சுகமந்தர்